0: மொரிஷஸ் வானொலியில் சிறுவர் நேரம் புவனேஸ்வரியோடு.
1: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விருப்பமான சிறுவர் நேரம் எனும் நிகழ்ச்சி. முருகனை போற்றும் பாடல் முதலில் கேட்டு மகிழுங்கள்.

அன்பு சிறுவர்களே, நாளைய சாதனையாளர்கள் நீங்கள்தான். இனிய சனிக்கிழமை காலை வணக்கம். வாரத்தின் இறுதி நாட்களில் நாம் ஆவலோடு எதிர்பார்க்கும் அந்த இனிமையான தருணம் வந்துவிட்டது. AM2 அலைவரிசையில் இது உங்கள் வசந்த காலம், இது உங்கள் சிறுவர் நேரம். இன்றைய காலை பொழுதை மன அமைதியுடன் தொடங்க அடுத்த முருகன் பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: மொரிஷஸ் வானொலியில் சிறுவர் நேரம் புவனேஸ்வரியோடு.
1: சிறுவர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிறுவர் நேரம் எனும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் சிறுகதைகள், விஞ்ஞானம் பற்றி தகவல்கள் உங்களுக்காக வழங்கப்படும். இந்நிகழ்ச்சி 11 மணி முதல் 12:30 மணி வரை நீங்கள் கேட்கலாம். அடுத்தது அம்மா இங்கே வா வா உங்களுக்காக கேளுங்கள்.
2: இதோ உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க.
3: ஹாய், இனிப்பு. நல்ல அம்மா,

சிறுவர்களே, இப்பொழுது நீங்கள் ஆவலோடு காத்திருக்கும் கதை நேரம். இன்று நாம் பார்க்க போவது ஒரு குட்டி எறும்பு மற்றும் புறாவை பற்றி. ஒரு முறை ஓர் எறும்பு தாகத்திற்காக ஆற்றுக்கு சென்ற போது தவறி விழுந்து விட்டது. அதை பார்த்த ஒரு புறா ஓர் இலையை பறித்து ஆற்றில் போட்டது. எறும்பு அந்த இலையில் ஏறி தப்பித்தது. சில நாட்கள் கழித்து ஒரு வேடர் அந்த புறாவை நோக்கி அப்பெய்த முயன்றதோடு எறும்பு அவன் காலை கடித்தது.

விடன் கூடி தப்ப புறா பறந்து சென்றது. நாம் செய்யும் ஒரு உதவி என்றாவது ஒரு நாள் நமக்கே நன்மையாக திரும்ப வரும். ஆகவே சிறுவர்களே, மற்றவர்களுக்கு நல்முறையில் உதவுங்கள், நல்லதை செய்யுங்கள். அடுத்த பாடல் உங்களுக்காக.

வானொலி நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிறுவர் நேரம் எனும் நிகழ்ச்சி. அன்பு தம்பிகளே, தங்கைகளே, அடுத்ததாக ஒரு முக்கியமான செய்தி. மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் என்பது பெரியவர்களுக்கு மட்டுமென்றுதான் இல்லை, உங்களுக்கும் தேர்வுகளால் கிடைக்கலாம். ஆகவே தேர்வுகளை பற்றி அவ்வளவு கவலைப்பட வேண்டாம், நன்றாக படியுங்கள், மறுபார்வையிடுங்கள். இதை தவிர்க்க வேண்டும். அதை எப்படி தவிர்ப்பது என்பது இன்னொரு நிகழ்ச்சியில் கேட்கலாம். நீலா காய்கிறது சுகன்யா குரலில் உங்களுக்காக

0: மொரிஷஸ் வானொலியில் சிறுவர் நேரம் புவனேஸ்வரியோடு.
1: சிறுவர்களே, இது உங்களுக்கான நிகழ்ச்சி. 11 மணி முதல்

பன்னெண்டே கால் மணி வரை நீங்கள் கேட்கலாம். மறக்காமல் எப்பொழுதும் சிரிப்பை வைத்திருங்கள். தேர்வுகளுக்காக நன்றாக படியுங்கள். உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்காக கடுமையாக, மிகவும் கடுமையாக வேலை செய்கிறார்கள். அவர்களை மகிழ்விக்க ஒரே வழி, நல்ல மதிப்பெண்களை பெறுங்கள். நல்ல எதிர்காலத்தை உருவாக்குங்கள். அடுத்த பாடல் பூவே செம்பூவே உங்களுக்காக.

0: சிறுவர் நேரம்.
1: மாணவர்களே, சிறுவர்களே, சிரிப்பு ஒரு சிறந்த மருந்து. உங்களுக்கு மனக்கவலை வரும்போது ஆழ்ந்த சுவாசத்தை எடுங்கள். மேலும் எல்லாவற்றையும் நிதானமாக செய்யுங்கள். ஏதாவது உங்களை தொந்தரப்படுத்தும் போது உங்கள் பெற்றோர்களிடம் அல்லது உங்கள் ஆசிரியரிடம் பகிருங்கள். ஆலோசனையை கேளுங்கள். அதுவே உங்களுக்கு மிகவும் உதவும். அடுத்த பாடல் நேற்று இல்லாத மாற்றம். ஸ்வேதா மோகன் குரலில் உங்களுக்காக.

0: சிறுவர் நேரம்.
1: வானொலி நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிறுவர் நேரம் எனும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை நீங்கள் 11 மணி முதல் 12:30 மணி வரை கேட்கலாம். அடுத்ததாக இளைஞர்களுக்கான தீர்ப்புகள். இளைஞர்கள் தேர்வு நேரம் சந்திக்கும் பயம் அல்லது எதிர்கால திட்டமிடல் பற்றி ஒரு நிமிடம் பேசலாம். நண்பர்களே, மற்றவர்களோடு உங்களை ஒப்பிடாதீர்கள். வானத்தில் இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரமும் அழகானதுதான். அது அதுபோல நேரத்தில் பிரகாசிக்கும். உங்கள் நேரத்தை உழைத்துக் கொண்டே இருங்கள்.

நன்றாக படியுங்கள், நல்ல மதிப்பெண்களை பெறுங்கள். நட்சத்திரம் போன்று எல்லா பக்கமும் பிரகாசித்திருங்கள். அடுத்த பாடல் போகாதே கார்த்திக் குரலில் உங்களுக்காக.

0: சிறுவர் நேரம்.
1: அடுத்த பாடலை நாம் STSSTDS எனும் ஆர்ட்ஸ் அகாடமி எனும் நிலையத்தில் படித்து வரும் குட்டி நட்சத்திரங்களான செவிலன், கிளினா, ஜெய்தன், திருவி, நெல்வி, தலைவி, மெவன், ஜிமா, கெய்தன், ரைவன், அன்சன், வேலன், சிலன், செவிலன் அனே இவன் அக்கா இவானி மற்றும் கலைவாணி அவர்களுக்கு ராயன் திரைப்படத்தில் தனுஷ் நடித்த திரைப்படத்தில் இடம்பெறும் அடங்காத அசுரன் எனும் பாடலை வழங்குகின்றோம். கேட்டு மகிழுங்கள்.

0: சிறுவர் நேரம் நேரம்
1: வானொலி நேயர்களே, சிறுவர்களே, இத்துடன் நாம் சிறுவர் நேரம் எனும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புவனேஸ்வரி. நன்றாக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கழியுங்கள். திங்கக்கிழமை மறக்காமல் பள்ளிக்கு செல்லுங்கள். இன்று இதோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.

0: This is Radio Marxist.
1: 您好
2: ，Assalamualaikum.
3: Kim to Mauritius.
4: Namaskar.
5: Shodharandiriki hrudaya purvaka namaskaram.
6: Ungal anaivarukkum vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: இசையருவை புவனேஸ்வரியோடு
9: அன்பு மலரட்டும், இசை பரவட்டும். மொரிஷஸ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விருப்பமான இசை அருவி எனும் நிகழ்ச்சி. முதலில் ஒரு பக்தி பாடலோடு நம் நிகழ்ச்சியை தொடங்குவோம்.

இரவு என்பது வெறும் நேரமல்ல, அது ஓர் உணர்வு. பகலில் நாம் அணியும் முகமூடிகளை கலைத்துவிட்டு நாம் நாமாக மாறும் உன்னத தருணம். அடுத்த பாடல் உங்கள் அனைவருக்கும்.

அந்த இரவு நேரத்தில் குடும்பத்தினரோடு ஓர் கூரையின் கீழ் அமர்ந்து நல்ல நேரத்தை செலவழியுங்கள். குடும்பமே மிகவும் முக்கியமானது. அடுத்த பாடல் உங்கள் அனைவருக்கும்.

குடும்பம் என்பது ஒரு பூந்தோட்டம் போன்றது. இந்த இரவு பொழுது அந்த தோட்டத்தில் பூக்கும் மல்லிகை போன்றது. அடுத்த பாடல் உங்கள் அனைவருக்கும்.

இந்த நேரத்தில் எத்தனையோ இல்லங்களில் அடுப்பறைகளில் ஒரு மனம் வீசும். தாயின் கைமானத்திற்கு ஈடு இணையில்லை. அடுத்த பாடல் நம் அம்மாக்களுக்கு.

வானொலி நேயர்களே, நமது இசை அருவி எனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி. இனிய இரவு வணக்கம்.